0: தம் அக்ஷரம் ஞா ஜிதேஷ்.
1: மலையாள கவிதா சாகித்ய சரித்திரத்தில் அதிகமொன்னும் கோஷிக்கப்படாதிருந்த கவியான ஒளப்பமனைக்கல் சுப்பிரமணியன் நம்பூதிரி. ஒளப்பமனையுட மாதிருசூத்ரம் என்ன கவிதையிலே வரிகளான இவ. அம்மையுட மரணத்தில் துக்கிதனாய கவி அம்ம இல்லாதாகும்போல் சரிக்கும் நஷ்டப்படுனது எந்தென்னு திரிச்சறியுகையான். அம்ம என்ன சரடில் கோர்த்த முத்துகளான மக்கள் என்னும் ஆ சரடு பொட்டுபோல் மக்கள் சின்னிச்சிதறி போகும் என்னும் பரஞ்சு வைக்கையான கவி.